0: Neden buradan kalamıyorum?
1: நான் வந்ததாக கதைக்கிறேன். ஊரில் எல்லாரும் அக்கா தம்பி எல்லாரும் நல்ல சோமா இருக்கணும். அவைகளுக்கான நான் ஒரு பாட்டுண்டு இதாண்ட
2: இருக்கேன்.
1: என்னோட வேலை செய்யற செஃப் நாங்க
3: La joie est toujours plus jeune.
0: C'est
3: La joie est mieux plus jeune.
4: C'est
3: plus jeune.
4: I'm just gonna show you.